நீடு தகிலொடு குழலெடு தண்டெடு தடையெடு திருவுடல் அழகொடு. திருவுடல் அழகொடு படைய

0: இன்னாடா சொல்லிக்க நிறுத்த தாளமா போடுற.
1: சொன்னத கேட்டுதான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு.
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத பல்ல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
1: தேர்வு வச்ச ஆத்தாவ மறப்பேனா?
0: பம்பு பண்ணுனே பொண்ணு புடுவேன்.
1: நீ வளர்த்தது அப்படி நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத. என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா? அப்படி சொல்லு.
0: ராஜா கைய வச்சா அது ராங்கா